0: On the hour, every hour, Radio Marches.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிசியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய மங்கையர் ஒளி என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 1 மணி ஆகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை, ஜூலை மாதம் 21ஆம் தேதி. உங்களுக்காக இதோ முருகனை போற்றும் ஒரு பக்தி பாடல். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த திருநாள். இதோ கந்தா முருகா என்னும் பாடலை நீங்கள் மகேந்திரன் அருணகிரி செல்வர், மகேந்திரன் பாலகிருஷ்ணன் குரலில் நீங்கள் கேட்கலாம்.

அன்புமிகு மகளிர் அனைவருக்கும் நம்மை அன்புடன் கேட்டு கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எனது இனிய வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடனும் வரவேற்கின்றோம். இது உங்கள் விருப்பமான மங்கையரொலி என்னும் தமிழ் நிகழ்ச்சி. பெண்களின் முன்னேற்றம், ஆரோக்கியம், குடும்ப நலம், ஊக்கமளிக்கும் கதைகள், பயனுள்ள தகவல்கள் மற்றும் இனிய இசையுடன் உங்கள் மனதை தயாராக உங்கள் மனதை மகிழ்விக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த இனிய நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் ஒவ்வொரு நேயருக்கும் மனமார்ந்த நன்றி. வாருங்கள், உற்சாகமும் உறவு மிக்க இந்த மங்கையரொலி நிகழ்ச்சியை இனிதே தொடங்கலாம். நான் வந்து உங்கள் தொகுப்பாளர் கலைவாணி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். இதோ ஒரு பழமையான பாடல் உங்களுக்காக மகளிருக்கு. இதோ இந்த பாடல்.

நம்முடைய நிகழ்ச்சியில் இதோ பெண்களின் முன்னேற்றம். பெண்களின் முன்னேற்றம் என்பது ஒரு குடும்பத்தில் மட்டுமல்ல ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கான அடித்தளமாகும். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, அறிவியல், அரசியல், விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் பெண்கள் இன்று தங்களது திறமையை நிரூபித்து வருகின்றனர். தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் முன்னேறும் ஒவ்வொரு பெண்ணும் மற்ற பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார். பெண்களின் கனவுகளுக்கு ஆதரவு அளிப்பதும் அவர்களின் சாதனைகளை பாராட்டுவதும் நம் அனைவரின் பொறுப்பாகும்.

குடும்பத்தை கவனிப்பதோடு தங்களது உடல் நலத்தையும் சமமாக பேண வேண்டும். சத்தான உணவு, அன்றாடம் உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், மன அழுத்தத்தை குறைக்கும் பழக்க வழக்கங்களை ஆகியவை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். உடலில் ஏற்படும் சிறிய மாற்றங்களை கூட அலட்சியப்படுத்தாமல் தேவையான நேரத்தில் மருத்துவரை அணுகுவது நல்ல ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும். குடும்ப நலம், அன்பு, புரிதல், விட்டு கொடுத்தல் ஆகிய மூன்றும் குடும்பத்தின் நலன்

புரிதல் மற்றும் விட்டு கொடுத்தல் அந்த மூன்று வந்து நம்முடைய குடும்ப நலனின் தூண்களாகும். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து மனம் திறந்து பேசும் பழக்கம் இருந்தால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்திருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளையும் மதிப்புகளையும் கற்றுக் கொடுப்பதில் பெற்றோரின் பங்கு மிகவும் முக்கியமானது. ஒற்றுமையுடன் வாழும் குடும்பமே சமூகத்தில் வலிமையாக அமைகிறது.

அன்பு மக்களே, மங்கையர்களே, நீங்கள் நம்முடைய மங்கையாரொலின் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 1:25 இன்று செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி ஜூலை மாதம். உங்களுக்காக இதோ ஒரு சின்ன கதை. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களின் கதைகள் நமக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளிக்கின்றன. பல தடைகளையும் சவால்களையும் தாண்டி சாதித்த மனிதர்களின் பயணம் முயன்றால் முடியாதது ஏதுவும் இல்லை என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான முதல் படி என்பதை இத்தகைய கதைகள் கற்பிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல கதையை படிப்பதோ அல்லது கேட்பதோ நமது சிந்தனையை நேர்மறையாக மாற்றும். அன்றாத வாழ்க்கையில் சிறிய தகவல்கள் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள், வீட்டு பாதுகாப்பு, பண சேமிப்பு, குழந்தைகள் கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியம். சரியான நேரத்தில் சரியான தகவல்களை அறிந்து செயல்படுவது நமது வாழ்க்கையை எளிமையாகவும் சிறப்பாகவும் மாற்றும். பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்வதும் அவற்றை பின்பற்றுவதும் அனைவருக்கும் நன்மை பயக்கும்.

மங்கையர்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் 10 நிமிடங்களில் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெற உள்ளது. பார்த்த ஞாபகம் என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா தேவி, அம்மா வனிதா மற்றும் அம்மா நீலம் உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய மங்கையாரொலி எனும் தமிழ் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறவுள்ளது. நாங்கள் மீண்டும் இதே வானொலியில் 4 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 4 ஆகிறது. இது மொரிஸ் வானொலி 2. ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் உங்களுக்காக பக்தி பொங்கும் பாடல்களை அன்புடன் தருகின்றோம். முதலில் விநாயகரை போற்றும் ஒரு பக்தி பாடல் இதோ.

இசைப்பாய் போற்றி அப்பமும் அவலும் கப்புவாய் போற்றி முப்புரி நூல் மார்பு அப்பா போற்றி எள்ளுருண்டை பொறியேற் போய் போற்றி தெள்ளுரு தெவிட்டா தேனே போற்றி மூவர் மொழியிடம் மொழி

இந்த விநாயகரை போற்றும் பாடலுக்கு பிறகு நீங்கள் முருகப்பெருமானை போற்றும் பக்தி பாடல்களை நீங்கள் கேட்கலாம். முதலில் ஒரு திருப்புகழ் பாடல் சீர் சிறக்கும் என்னும் பாடல். மேலும் அடுத்த திருப்புகழ் பாடலுக்கு குரல் தருபவர் நம்முடைய உள்ளூர் கலைஞர் அம்மா அஜிதா மருதை குரலிலும் நீங்கள் கேட்கலாம்.

ஆகிறது இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 21ஆம் தேதி. உங்களுக்காக நாங்கள் அன்புடன் பக்தி பொங்கும் பாடல்களை அன்புடன் தந்து இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும்படி இன்று ஆடி செவ்வாய் இல்லையா, முதல் ஆடி செவ்வாய் இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 21ஆம் தேதி. இன்று அம்மனை போற்றும் நீங்கள் இந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் எங்களுக்கு 4028085 என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கு ஆடி செவ்வாய், அதனால்தான் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போய் வழிபட்டால் உங்களுக்கு நற்பயன் கிடைக்கும்.

அன்பு மக்களே, நீங்கள் அம்மனை போற்றும் பக்தி பாடல்களை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்த பாடல் வந்து சிவபெருமானை போற்றும் பக்தி பாடல், ஒரு தெய்வார பாடல். கோளர் திருப்பதிகம் நம்முடைய திருஞான சம்பந்தர் இயற்றிய இந்த பதிகத்தை நாங்கள் சிறப்பாக வக்வாலிலிருந்த மா வினோத ஐயாவு பிறந்த நாளை முனைத்து ஷனன் பென் நிவன் ஷாலினி ஊர்வஷி ஓவன் தேவசேனா மௌனன் தவினா வாணி செல்வினா ரொனி ரோயானா அம்மா புஷ்பா ரங்கசாமி அனைத்து குடும்பத்தார்கள் சார்பிலும் இயாவு தன்றாயன் க பென்னசிகது ராமசாமி ராசன் அழகிரி மற்றும் நம்முடைய நேயர்களின் சார்பிலும் என் சார்பிலும் அம்மா வினோதா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

தேவார பாடலை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்து வருவது திருவாசக பாடல். ஜிவி பிரகாஷ் குரலில் இவர் இசையமைத்த இந்த திருவாசக பாடலை நீங்கள் கேட்டு பரவசத்தில் இருக்கலாம்.

அன்பு மக்களே, நீங்கள் செல்லக்கண்டா என்னும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இந்த பாடலுக்கு குரல் தருபவர்கள் நம்முடைய உள்ளூர் கலைஞர்கள் அனில் சக்கரவர்த்தி அவர்கள். அவர்தான் இந்த பாடலுக்கு இசை அமைத்துள்ளார். மேலும் வனிதா துப்ளா அவர்கள். அடுத்த பாடல்களை, திருமாலை போற்றும் பக்தி பாடல்களை நீங்கள் கற்றுப்போன் தமிழ் கூட்டிணைப்பைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தேவாதி தேவா என்னும் பாடலுக்கு குரல் தருபவர். கடைசி பாடல் வந்து நம்முடைய உள்ளூர் கலைஞர் அம்மாஜிதா மருதை குரலில் கோபாலா கோவிந்தா என்னும் பாடலை நாங்கள் வந்து நம்முடைய இன்றைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி இந்த பாடல்களோடு நிறைவு பெற உள்ளது. நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சியை 5 மணி வரை கேட்கலாம்.

வானொலி பெரு ரசிகர்களே, நம்முடைய இன்றைய தெய்வராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே அலைவரிசையில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் இரவு இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum.
2: Kimchi Mauritius.
3: Namaskar.
4: Shrotalandariki hrudayapoorvaka namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
2: வணக்கம் அன்பு நேயர்களே, இரவின் அமைதியும் இசையின் இனிமையும் சந்திக்கும் இந்த அழகான நேரத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாள் முழுவதும் உழைத்த பிறகு மனதிற்கு சிறிது ஓய்வு, இதயத்திற்கு சிறிது மகிழ்ச்சி தேவைப்படும் நேரம் இது. அந்த இனிய தருணங்களுக்கு துணையாக உங்கள் விருப்பமான நிகழ்ச்சி இசை அருவி வழக்கம் போல் இறைவனின் திருநாமத்தை நினைவு கூறும் வகையில் தொடங்குகின்றோம்.

மாலை நேரத்தின் பரபரப்பு அடங்கி இரவின் அமைதி மெதுவாக நம் இல்லங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வேலைகள் முடித்து குடும்பத்துடன் சில நிமிடங்கள் செலவிடும் இந்த நேரத்தில் நல்ல இசை ஓர் இனிய தோழனாக மாறுகிறது. அந்த இனிய துணையுடன் அடுத்த பாடல்.

நாள் முழுவதும் நாம் பலருடன் பேசுகின்றோம். ஆனால் இரவு நேரம் மட்டுமே நமக்கு நெருக்கமானவர்களுடன் மனம் திறந்து பேசும் நேரமாக மாறுகிறது. குடும்பத்தின் சிரிப்புகளும் அன்பான உரையாடல்களும் நிறைந்த இந்த நேரத்திற்கு ஓர் அழகான பாடல். இதோ அடுத்த திரைப்பட பாடல்.

0: கொஞ்சம் ஓய்வெடுக்கவும் கொஞ்சம் சிரிக்கவும் கொஞ்சம் இசையை ரசிக்கவும் இந்த நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அந்த ஓய்வின் இனிமைக்காக அடுத்த பாடல்.
1: Your voice, I am singing song. Soup song. Flop.

விளக்குகள் ஒளிர வெளியே இருள் சூழ உள்ளங்களில் மட்டும் அன்பும் மகிழ்ச்சியும் ஒளிரட்டும். வாழ்க்கையின் எளிய சந்தோஷங்களை ரசிக்க கற்றுக் கொடுப்பது இப்படிப்பட்ட இரவு நேரங்கள்தான். இதோ மனதை வருடும் அடுத்த பாடல்.

இரவு என்பது ஓய்வின் நேரம் மட்டுமல்ல, நன்றி உணர்வின் நேரமும் கூட. இன்றைய நாளை வெற்றிகரமாக கடக்க உதவிய அனைவரையும் மனதில் நினைத்து நன்றியோடு இந்த மாலையை நிறைவு செய்வோம். அடுத்த பாடல் அந்த அழகான உணர்வுகளுடன்.

வானொலி நேயர்களே, இசையறு வேணும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.